அன்னைக்கு சம்புளோ அல்லும் அப்பல பரமீசு அப்பல பரமீசு தமிரி அல்லாஹு தாலமே சிக்கி நிட்டுபூனா சசி அசியரம் மீட்டு பூனா சிசல்ல சால மீட்டு பூனா சிக்கம்ம பத்தங்க தங்க அண்ணாலே பக்கி அம்மரம் மீன வையாம சர்வதூடு அங்கனையா அங்கனையா வாடி கொடோன் ஒத்துபூக்கூசி சல்லம்மி பத்தங்க தங்க அங்குலாபு சுத்மி அச்சிங்குன கான்றே ஒலோலோ ஒத்துபூக்கு கேரமி அந்து பக்கலபினி அன்னு அன்றகராக கோரி குபுரு